0: ராம்கலிங் எல்லாத்தையும் நம்பிக்கும் கார் சத்து பிரசாத் நம்பிக்கையா மேரி மாயே சத்து
1: You are listening to SeekNet Radio, broadcasting live Gurbani Kirtan 24 hours a day from around the world.